அகபனு சங்கர் மகாதேவன் ஹனிகைல ஹெங்கே துமாய்கல பாஸ் வீட் சோழி ஹனி கரமணி நிமிட சுவாத்தெடுத்தும் காய்க உண்டு தான் ஷான் ஹனிகைல ஹெங்கீத் ஓ லேலா.